0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் இப்பொழுது கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சித்தி விநாயகம், சண்முக பிரியா ராகம், ரூபகதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a Veena recital by Kalyani Ganesan. She begins her concert with Siddhi Vinayakam in Rag Shanmugapriya set to Rupakam Thal, a composition by Muthuswami Deekshithar.

0: தன்யுடெவ்வடோ ராகம் மலைய மாருதம் ஆதி தாளம் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை.
1: She now presents a composition by Patnam Subramani Iyer, Dhanyudevado, in Rag Malayamarutam, set to Adithal.

0: கல்யாணி கணேசன் அவர்கள் இனி வீணை குப்பையர் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். நா மொரால கிஞ்சி, தன்யாசி ராகம், ரூபகதாளம்.
1: You can now listen to Na Morala Kinchi in Raag Dhanyasi, set to Rupakathal, a composition by Veenai Kuppaiyar.

0: ராகம் டிடிஹெச்சில் கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம், எத்துட நிலச்சிதே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம் ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Veena recital by Kalyani Ganesan. She is accompanied on the Mridangam by Trivandrum R. Vaidyanathan and on the Gattam by Pudukottai N. Ramachandran. Continuing the concert, now listen to Yethuda Nilachitte in Rag Shankara Bharanam set to Adithal, a composition by Thyagarajar.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை ஒலிபரப்பானது. திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. எந்நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஹெச்சில் இடைவிடாமல் 24 மணி நேரமும்.
1: You are listening to a Veena recital by Kalyani Ganesan. She was accompanied on the Mridangam by Trivandrum R. Vaidyanathan, on the Gattam by Pudukottai N. Ramachandran. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். கண்ட ஜூடுமி வாச்சஸ்பதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
2: We now bring you a vocal recital by Sangeeta Sivakumar. She begins her concert with Kanda Joodumi in Raag Vachaspati set to Aditaal, a composition by Thyagaraja.

0: சாவேரி ராகத்தில் பெரியசாமி தூரன் பாடல் முருகா முருகா மிஸ்ர சாப்பு தாளம்.
1: சங்கீதா சிவகுமார் நவ் பிரசன்ஸ் முருகா முருகா என் ராக் சாவேரி செட்டு மிஸ்ர சாப்புதால் அ காம்போசிஷன் பை பெரியசாமி தூரன்.

0: சங்கீதா சிவகுமார் அவர்கள் இனி சுவாதி திருநாள் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். காங்கேய வசன ஹமீர் கல்யாணி ராகம் ஆதி தாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு காங்கேய வசன இன் ராக் ஹமீர் கல்யாணி செட் டு ஆதித்தால், அ காம்போசிஷன் பை சுவாதி திருநாள்.

0: ராகம் டிடிஹெச்சில் சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் மோகன கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ராமா நீ சமானம் எவரு கரகர பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ரூபக தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Sangeeta Sivakumar. She is accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by R. Mohana Krishnan. She continues her concert with Rama Nisamanam Evaru in Rag Karahara Priya, set to Rupakam Tal, a composition by Thyagaraja.

0: நிறைவாக என்னக மனசுகு. தியாகராஜர் கீர்த்தனை, நீலாம்பரி ராகம், ஆதிதாளம்.
1: சங்கீதா சிவகுமார் கன்க்ளூட்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் என்னக மனசுகு இன் ராக் நீலாம்பரி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை கேட்டு ரசிக்கலாம்.
1: You were listening to a vocal recital by Sangeeta Sivakumar. She was accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by R. Mohanakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: This is Ragam, 247 DTH, Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி திருவையாறு பி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டுக்கலாம். பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24 டிடிஎச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவையாறு ஸ்ரீமதி பி வி ஜெயஸ்ரீ. She is accompanied by Shri N.C. Madhav on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Nigashil mudalil, Nambum Anbar Karulum, Lalgudi G. J. Maniyatriyadu, Varamu Raga Varnam. The concert begins with a Varnam in Rag Varamu, Nambum Anbar Karulum, composed by Lalgudi Shri J. Raman.

இனி சரவணபவ என் ரவிகிரண் இயற்றியது. பிலஹரி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம். லிசன் நவ் டு சரவணபவ, கம்போஸ்ட் பை ஸ்ரீ என் ரவிகிரண் இன் ராக் பிலஹரி செட் டு மிஸ்ர சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவையாறு பி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜ் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இண்டியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை திருவையாறு ஸ்ரீமதி பி வி ஜெயஸ்ரீ. ஷி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ என் சி மாதவ் ஆன் த வயலின், திருச்சி ஸ்ரீ எஸ் ரங்கராஜன் ஆன் த மிருதங்கம், அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கம். இனி வதனே வாரு தியாகராஜர் கீர்த்தனை, ஷண்முக பிரியா ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு வதனே வாரு, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா, இன் ராக் ஷண்முக பிரியா செட் டு ஆதிதாள்.

நிகழ்ச்சியில் நிறைவாக நான் யாக்கே படவனு புரந்தரதாசர் தேவர் நாமா பெஹாக் ராகம் கண்டச்சாப்பு தான். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் நான் யாக்கே படவனு கம்போஸ்ட் பை புரந்தரதாசர் இன் ராக் பெஹாக் செட் டு கண்டச்சாப்பு தாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவையாறு பி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மூன்றாம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டி டி ஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ வோக்கல் ரிசைட் பை திருவையாறு ஸ்ரீமதி பி வி ஜெயஸ்ரீ. ஷி வாஸ் அக்கம்பனிட் பை ஸ்ரீ என் சி மாதவ் ஆன் த வயலின், திருச்சி ஸ்ரீ எஸ் ரங்கராஜன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன் ராம் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டி டி ஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.